0: தண்ணி உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுட்டு ஆகணும் யாரா இருந்தாலும்.
1: ரைட் ரைட்
0: நம்ம இறந்தவங்க, நம்ம
1: ரைட்
0: நம்மளுக்கு தேவை நீதி தான் வேணும்.
1: ரைட்
0: நம்ம வந்து நம்ம எதுவுமே நம்ம எடுத்தோமா கமத்தமான யாரையும் சொல்றதுக்கு இல்ல. உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுட்டு ஆகணும் ரைட்டுங்களா?
1: அது அவங்க இப்ப ஆட்சியில் இருக்கனால ஒருவேளை இந்த மாதிரி வேலை கொடுத்தனால அவங்களுக்கு ஆதரவா சாட்சிகள் பேசுவாங்கன்னு சொல்ல சொல்றாங்க.
0: ஆதரவு அப்பவும் கிடையாது, ஒரே மாதிரியே தான் நம்ம போகணும். அதாவது இது எதனால நடந்துச்சு, யாரு செஞ்சா?
2: So far, the Tamil Nadu government has not said anything about jobs for family members of the stampede victims, though the issue has gone to the court now. For Chief Minister Vijay, who has been blaming it on the then-ruling DMK for the stampede, it's a political tightrope walk. Call it compassion or an attempt to shield his party from possible lapses. In Karur with Suresh, Sam Daniel, Find the TV.